0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: அரங்கிசையில் சுகந்தா காளமேகம் அவர்களின் பாட்டு ஒளிபரப்பாகும். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் முதலாக மனசா எத்திலோர்த்தினை, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மலையமாரதம், ரூபகதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: அரங்கிசையில் சுகந்தா காளமேகம் அவர்களின் பாட்டினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நிறைவாக ஏமி ஜெயசிதி நேமி, தியாகராஜர் கீர்த்தனை, தோடி ராகம், மிஸ்டர் சாப்பதாளம் சார்.

0: அரங்கிசையில் நேர்களது வரை சுகந்தா காளமேகம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. என் நேரமும் இந்திய இசை. இப்போது ஜி ஸ்ரீகாந்த் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக பாகா என்னையா, சந்திரஜோதி ராகம், ஆதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.
2: On Ragam 24/7 DTH, you can now listen to a vocal recital by G. Shrikant. He begins with Bagayanaya in Rag Chandrajyoti, set to Adithal, a composition by Thyagarajar.

0: நிகழ்ச்சியில் தொடர்வது சங்கரி நின்னே என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம் பந்துவராளி ராகம் மிஸ்ர சாப்பு தாளம்.
1: You can now listen to Shankari Ninne in Raag Panthuvarali set to Mr. Chaputal, a composition by Mysore Vasudevachar.

0: ராகம் டிடிஎச் இல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜி ஸ்ரீகாந்த் அவர்களின் பாட்டு. எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். ஜி ஸ்ரீகாந்த் அவர்கள் நிறைவாக வழங்கவிருப்பது ஸ்ரீ காமகோட்டி பீட்டஸ்திதே, சாவேரி ராகம், ஆதி தாளம், மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம்.
1: This is Rakam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by G. Shrikant. He is accompanied on the violin by M. A. Krishnaswamy and on the mridangam by Papanasam R. Kumar. G. Shrikant concludes his vocal recital with Shri Kamakoti Peetasthite in Rag Saveri set to Adi Tal, a composition by Mysore Vasudevachar.

0: ராகம் டிடிஹெச் இல் நேர்கள் இதுவரை கேட்டது ஜி ஸ்ரீகாந்த் அவர்களின் பாட்டு, எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பில் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a vocal recital by G. Shrikant. He was accompanied on the violin by M. A. Krishnaswamy and on the mridangam by Papanasam R. Kumar. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH, Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி தஞ்சாவூர் என் வீராசாமி அவர்களின் கிளாரினட் இசை கேட்கலாம். This is Ragam 24/7 DTH, Anytime Indian Music. Listen now to a clarinet recital by Thanjavur Shri N. Veerasamy. Nigashil todakamaga Sarasamukhi. Harikesanallur Muthaiya Bhagavathar Sahithyam. Gowda Malhar Ragam Roopakathalam. The concert begins with Sarasamukhi, Harikesanallur Muthaiya Bhagavathar's composition in rag Gowda Malhar, set to Tal Roopak.

இனி அவையறிந்து எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடல் ராகம் வந்தன தாரிணி ரூபகதாளம். லிசன் நவ் டு அவையறிந்து எம் எம் தண்டபாணி தேசிகர் சாங் இன் ராக் வந்தன தாரிணி செட் டு தாழ் ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தஞ்சாவூரின் வீராசாமி அவர்களின் கிளாரினெட் இசை. திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச், எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ கிளாரினெட் ரிசைட்டல் பை தஞ்சாவூர் ஸ்ரீ என் வீராசாமி. இனி உனை நம்பினேன் ஐயா, பாபநாசம் சிவன் பாடல், கீரவாணி ராகம், ஆதிதாளம். லிசன் நவ் டு உனை நம்பினேன் ஐயா, பாபநாசம் சிவன்ஸ் காம்போசிஷன் என்றா கீரவாணி செட் டு ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது தஞ்சாவூர் என் வீராசாமி அவர்களின் கிளாரினட் இசை நிகழ்ச்சி. ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்புக்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a clarinet recital by Tanjavur Shri N. Veerasamy. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.